0: This I brings you now, the 12th discourse on Gita Bhagavan delivered on 14th August 1984. In this discourse, Bhagavan teaches us Abhyasa and Vairagya, that is spiritual practice and detachment, which are the two ways he had prescribed in Gita to achieve control of mind. Sri Bhagavan Uvacha.
1: இந்தியார்த்தேஷு வைராக்கியம் வைராக்கியம் சம்பாஜிதம். இந்தியார்த்தேஷு
0: இஸ் யூ நவ் த 12th டிஸ்கோர்ஸ் ஆன் கீதா பகவான் டெலிவர்ட் ஆன் 14th ஆகஸ்ட் 1984. இன் திஸ் டிஸ்கோர்ஸ் பகவான் டீச்சர்ஸ் அஸ்